டாட்சிக்கும் சார்ச்சுரி டூண்டி ஜாமா சுண் மேரி ஹரிதாசிக்கு தே.